அனகத்தின் ஜன்சரணி பயா ஆறு சிமரன் கருப்பா அகத்து பிரகட்டாய் ஹர் சிமல்லக பேதோபாய் ஹர் சிமரன் பய சித ஜதி தாத்தே ஹர் சிமரணி சாஹும் குண்ட ஜாத்தே ஹர் சிமரன் தாரி சப் தர்ணா சிமர சிமர ஹர் காரண கர்ணா ஹர் சிமரன் கியோ சகலியா காரா ஹர் சிமரன் மே ஆப் நிரங்காரா

கவன சுவேலா வகுத்து கவனு கவன சேத்து கவனு வாரு கவன சேருத்தி மாஹு கவன ஜேத்து வேல் ந பாயா பண்டதி ஜே ஹோ வேலேக புராணம் வகுத்து ந பாயோ காதியா ஜே லிக்கன லேஹ குரானம்

மங்கலிங்க கேசர் பத்திர மான கேசர் பத்திர தானிய கேசர் பத்திர காவன கேசர் பத்திர பஹன கேசர் பத்திர தேச கேசர் பத்திர பிஹச கேசர் பத்திர ராஜ கேசர் பத்திர சாஜ கேசர் பத்திர தீன கேசர் பத்திர லீன கேசர் பத்திர ஜாஹோ கேசர் பத்திர பாஹோ கேசர் பத்திர தேச கேசர் பத்திர பிஹச கேசர் பத்திர கால கேசர் பத்திர பால